கேட்டுள்ளார். இது ரேடி சாருங்கும் 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களும் சேஃபில் குத்தார். பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண. அதே போலமே ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஈ ஜண்டு விசாரங்க இண்டத்த காரியக்கிரமத்தில் கேட்டுன் வருவா. சந்தத்து பின்ன ஆரோக்கியத்து பரிசர இன்சாண்டு ஜீவனத்தோ அது நிம்மதிக்கு ஆரோக்கியத்துக்கு பின்ன விகாசத்துக்கு அகத்திய. துனியாவோட பிரதி ஒரு ஜீவஜந்தோட உகமா அதுரு பெளவணிக பின்ன அதுரு நாச. இதுரு மேலே பரிசர செல்றது நிச்சித பிரபாவத்தை பீரெடுதல் யாதொரு சம்சயும் இல்லை. பரிசரத்தோ எல்லா லாபத்தை எடுத்தோண்டோ இன்சானு இதிரே சம்ரக்ஷணப்பற சொம்ம மனசு கொடுக்கிறது அவண்ட முக்கிய கர்த்தவிய ஆயிட்டுக்கிடு. பரிசரத்தோ வினாச செல்றது இன்று சொம்ம அபாயக்காரி ஆயிட்டு முந்துவறிஞ்சோன்ட்டுள்ளதிரே நாங்க கண்டோன்ட்டுள்ள. நாங்களும் போலுமே ஜீவிசிடோ ஹக்கு ஆ சசிய வர்க்கத்துக்கும் உண்டு செல்றதிரே நாங்க மறந்தோன்ட்டு வந்தோன்ட்டுள்ள. இன்சானுக்கு ஜீவி சொகு காத்து தண்ணி பின்ன வஜின இது பரிசரத்தில் நின்றுத்து கிட்டுடு. பண்டத்தோ காலத்தில் சொம்ம பச்சை ஆயிட்டு சந்தத்தில் பிரகாஷ பீரியுன்ட்டு இந்த பிரதேச எல்லா இண்டு பெல்லியோ பெல்லியோ கட்டோனத்தோ சமூகத்தில் நொறிஞ்சிட்டு பூமியோட பெச்சையாராக்கி உண்டுண்டு. சம்புடோ காத்துடோ பதிலுக்கு பெச்ச தீடோ காத்து பீஞ்சு உண்டுண்டு. ஒரு ஜமான்ல நொரோடி பச்சலே சந்த கண்டுட்டிந்தோ மர பின்ன சசிய வர்க்க கண்ணாடியோட போல மின்னியோன்ட்டிந்தோ தண்ணி பின்ன கிளீன் இன்னும் காத்துல பரிசர செல்றது நொறஞ்சி போயிந்து. ஐத்தங்க இன்று ஆ பிரகிருதி சௌந்தரியமே கண்மறை ஆயிட்டுண்டு. இன்று மரத்திடெல்லாம் மனசு பந்த போல கொத்தி கொத்திட்டு ஆ ஹாதத்து மனுஷமாருக்கு வாடிக்கைத்து போயிடு. மரத்திடெல்லாம் கொத்தியதிலாயிட்டு பிரகிருத்திரோ நிசத்துவத்தில் மலடு பிரமாண கிரமேண குருடியாயுண்டு தொடங்கிடு. போல பல்லா கெண கொலா இதெல்லாம் ஆறி போயிட்டு மனுஷோட உபயோகத்துக்கு கிருஷிக்கு பின்ன மரமட்டுடு பெளவணிகைக்கு பென்மாயத்தர தண்ணி இல்லான்டைடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினே செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு கூட போயிடு. டவுண்டோ கலீஜி தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடு தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறையிடும் சாத்தியத்தை கூட யாரா ஆகுடு. ஜனசங்கிய யாராய போலமே காடெல்லாம் ராய ஆயிட்டு பதிலாயிடு. இப்ப ஜலமாலினே செல்றது டவுண்டோ சமஸ்ய ஆயிட்டு போயிடு. டவுண்டோ கலீஜி தண்ணி மார்க்கத்து மேலுமே போயிட்டு பின்ன கெந்தரு தண்ணிக்கு சேரிட்டு குடிக்கிடோ தண்ணியில் கிருமிக்கீட்ட நொறியிடும் சாத்தியத்தை கூட யார ஆகுடும். இதிலாயிட்டு இல்லாத்தோ சீக்கு சங்கட்டா இன்சானுக்கு வந்துட்டு இடி வாத்தாவரணமே பெடுக்காயின்ட்டுண்டு. பள்ளிலெல்லாம் குளத்துற தண்ணியில் எடக்கல்குடு துணிமுறி கல்குடு குளிக்கிடு பயங்கலை கல்குடு பின்ன அதே தண்ணீடு குடிக்கோகு கும்போண்டு இதெல்லாம் அனிவாரிய ஆயிட்டுக்கிடு. இதிலாயிட்டு எத்தனமா சாங்கிரமிக்க ரோகங்க பரிசரத்தோ எல்லா ஆல்மார்கு கூட பண்டு. மனுஷனாயோனு நெம்மதியில் ஆரோக்கியத்தில் ஜீவிசகு சாத்திய ஆகாத்த போல கூட ஆயிடு. கார்கானடு குளவிலெல்லாம் நிரந்தர ஆயிட்டு பருத்து பண்டு ஆ கர்த்து கர்த்து போகே உண்டாக்குடு வாயு மாலினே செல்றது மனுஷடு உசிராட்டத்துக்கு நல்லோ காத்து கிட்டாத்த போல ஆக்கிடு. மனுஷமாறு அகக்கிட்டியோன்ட்டிருந்த பிரதேசத்திலெல்லாம் கார்கான தலை வைத்திட்டு நின்றதிலாயிட்டு இன்சாண்டு ஜீவனத்துக்கு பண்டோதாயோ ஆபத்துடு நாங்கள் எதிர் நோக்கினாவிடும். பரிசரத்து பெலடே அறிஞ்சிட்டு அதுக்காவிடும் அந்நியாயத்தை நாங்கள் தடையணும். நிசர்கத்து சம்பத்து அது நாங்களும் சம்பத்துன்ட்டு நிறுத்திட்டு ஆ நிசர்கத்தை சம்ரக்ஷிச்சுடு சொற நாங்கள் எல்லாம் சேரிட்டு ஆக்கணும். ஆரோக்கியத்தோ பரிசரத்தோ சம்ரக்ஷணப்பற மனுஷம்மாரில் பிரஜ்ஞ உண்டாக்குடோ பணிடே அனிவாரியமாயிட்டு ஆக்கிட்டே தீரணும். ஜனசங்கிய நாலு நாலு யாரா ஆகுடுதலாயிட்டு நாலு போவன் தோலும் டவுனுரு பெளவணிகளாயிட்டு கைகாரிக்க எல்லா நிரந்தர ஒன்னுடு பெறவுல ஒன்னொன்று பறக்கிடுதலாயிட்டு உண்டாவுடு பரிசர மாலினத்தோ அப்பாயத்தை தடையிடோ ஆவுரு விஷயத்தில் சக்கிரியமாயு சொரப்பனி இன்று அகத்தியமாயிட்டு ஆகணும். நங்களும் விஜானிமார் நங்களும் சம்சோதக்கமார் நங்களும் ராஜகாரணிமார் புத்திஜீவிங்க பரிசர பிரேமிங்க பரிசரத்தை சம்ரக்ஷிச்சிடும் விஷயத்தில் தண்ட ஓதிடும் கர்த்தவியத்தை கட்டுநிட்டாயிட்டு பாலிசணும். சால காலேஜிலெல்லாம் சுருளே பரிசர சம்ரக்ஷணடும் விஷயத்தில் வித்தியார்த்தி மாரில் திலுவலிக்கே உண்டாக்கணும். இதே போல்தோ ரேடியோலு தூரதர்ஷனத்தில் டிவியில் பின்ன பிரசார மாத்தியமத்திலெல்லாம்
ಈ ಪರಿಸರ ಸಂರಕ್ಷಣೆಡು ವಿಷಯದಲ್ಲಿ ಆಯ್ತರ ಪ್ರಚಾರ ಕಾರ್ಯತೆ ಆಕಡದು ಕೂಡ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಟೌನ್ ಪ್ರದೇಶತೆ ಎಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಆಯಿಟ್ ಬೈಕುಗು ಗರಿಷ್ಠ ಮಟ್ಟದ್ದು ಪ್ರಯತ್ನ ಆಕಂಟೆ ಪೋಯಂಗೆ ಅನಾರೋಗ್ಯಮೇ ನಂಗಲ ಮುನ್ನಲ್ತು ಚರಿತ್ರೆ ಆಯಿಟು ಪೋವು. ಮರಮಟ್ಟುಡು ನಾಶತೆ ತಪ್ಪಾಟನು. ಮರಮಟ್ಟು ತೈ ನೆಟ್ಟಿಟ್ಟು ಬೆಲೆ ಬಾಟನು. ಮರಮಟ್ಟು ಇನ್ನಿಲ್ಲೆಂಗ ನಂಕು ಕ್ಲೀನ್ ಕಾತು ಸಂಪುಡ ತನಲು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಕಿಟ್ಟಾಲೆ. ಪರಿಸರತೆ ಸಂರಕ್ಷಣೆ ಆಕುಗು ಇನ್ಸಾನ್ಗೆ ಹಕ್ಕು ಇಲ್ಲೋ ಅಲ್ಲಾಂಟೆ ಅದನ್ನ ನಾಶ ಆಕುಗು ಖಂಡಿತಮಾಯಿಟ್ಟು ಇಲ್ಲ. ಅದಲಾಯಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತು ಸಂರಕ್ಷಣೆಮೇ ನಂಗಳು ರಕ್ಷಣೆ ಚೆನ್ನಿಟ್ಟು ಬಿಯಾರ್ಚಿಟ್ಟು ಪರಿಸರತ್ತಗಾಯಿಟ್ಟು ಹೋರಾಡುಡು ಪ್ರಜ್ಞೆ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನ್ಗು ಇನ್ನಿಟ್ಟೆ ಬೇನು. ಅಂಗನೆ ಆಯಂಗಿಲ್ ಮಾತ್ರ ಈ ಪರಿಸರ ಉಳಿಯು. ಆರೋಗ್ಯತ್ತಗೆ ಬೇನಾಯು ನಲ್ಲೋ ಕಾತು ನಲ್ಲೋ ಕ್ಲೀನ್ ತನ್ನಿ ನಲ್ಲೋ ಆಹಾರ ನಂಗೋಗೆಲ್ಲ ಕಿಟ್ಟು. ನಲ್ಲೋ ಪರಿಸರ ಚೆಲ್ಡ್ರದು ನೆಮ್ಮದಿಡು ಆ ಸಂತೃಪ್ತಿಡು ಸಂದೋಲ ತುಪ್ಪಿನ ಆರೋಗ್ಯತ್ತು ಜೀವನತ್ತಗೆ ಚೊಮ್ಮೆ ಅಗತ್ಯ. ಪ್ರತಿ ವರ್ಷ ವನಮಹೋತ್ಸವತ್ತು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊರು ಇನ್ಸಾನು ಓರ್ತಾಯಿನಟ್ಟಾಯಂಗು ಅದಕ್ಕೆ ತನ್ನಿ ಬೀತಿಟ್ಟು ಬೆಳಿ ಬಾಟಡು ಹಾದು ತಾಕಿಯಂಗೆ ಈ ಪರಿಸರತೆ ಒಲಿಕೋಗು ಸಹಕಾರಿಯಾವುಡು.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்குன் 07.8 FM. இது ரங்கு ரங்குரு ஜீவன முண்டியுள்ள நானிங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷணை சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணார். இதுப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் வருவா. கண்டித்தமாயிட்டும் ஈ ஜீவனை செல்றது பாரி பெலியோ கர்த்தவியா அல்லாண்டே ஈ ஜீவனை செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டிக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ள நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரணம் ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயோ ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோம் ஈ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. ஈ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேசம் இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிச்சியப்பமே ஈ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். ஈ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே ஈ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றதே ஜீவனத்து உத்தேசம் கண்டித்தமாயிட்டும் அல்ல. ஈ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு ஈ மனுஷனாயோனு சமா உள்ளதிட கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷிங்களும் ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டு புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணுகு சாத்தியாவிடும். துனியாவுடைய சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்தர்சன கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்டு ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்தர்சன கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயவனுக்கு நல்ல விவேச்சனடோ பின்ன திருவழிக்கிடோ சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சொல்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதுடு முக்காந்தரமே ஜீவனத்து நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரை போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவண்டதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கந்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. ஈ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானு நல்லதுடே பிடிச்சிட்டு பெடுக்கிடே புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவியம் கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்தை ரூபிசுடு நல்லோ. ஈ ஜீவனத்தில் சுக துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நாங்கள் ஒரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷம்மாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அனுபவம் கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனங்கு நங்கள் முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்து பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்தில் ஆயிட்டு ஜீவன நல்ல ஆகுடும். ஜீவனத்து சுத்திலும் பெல்கிற காணுகு சாத்திய ஆகிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகிடும். நங்களோ ஆசை ஆகாங்க பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆகணுங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கிடும் எல்லா சாதனைக்கும் பிரேரணை தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசகு சாத்தியாவிடும். ஈ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்ய இதெல்லாம் திலுவழிக்கிட குறைத்தல் உண்டாவிடும். ஆறு தண்டு சொரப்பனிடெல்லாம் ஸ்ரத்தில் பின்ன உத்தேஜனத்தில் ஆக்கிடான அவுண்டே சமாஜ பின்ன சமுதாய கண்டித்தம் மெச்சிடு கௌரவிசிட்டு புரஸ்கரிசிடு. இது நேரு அங்கந்தோ இன்சானுக்கு ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிசுகு சாத்தியாவிடும். தைரியா பின்ன ஆத்மவிஸ்வாச செல்றது மனுஷ மாறிலும் ஸ்ரத்தடே உண்டாக்குடு. நல்ல நல்ல சரோபணிக்கெல்லாம் ஸ்ரத்தமே மூலமந்திர ஆயிட்டுக்கிடு. ஸ்ரத்தலாயிட்டு மனுஷா தண்டு பிரத்தி கர்த்தவியத்தையும் நல்ல நிலையில் நிர்வகிச்சுட்டு போண்ட. ஸ்ரத்த பின்ன சொராக்குட உத்தேஜன செல்றது ஒரே பாவலிடோ ஜண்டு முகம் இன்ன போல.

0: ಹಲೋ, ಹಾಯ್, ನಮಸ್ಕಾರ, ಸಲಾಮ್ ಅಲೈಕುಮ್. ಕೇಟೊಂಟೊಲ್ಲಾರೆ, ಇದು ರೇಡಿಯೋ ಸಾರಂಗುನ್ 07.85 ರಂಗ್ ರಂಗ್ರೋ ಜೀವನ. ಇಂಡತೋ ಮೈಕಲ್ದ ಬಲ್ಕ ನೇರ ಪ್ರಸಾರ ಕಾರ್ಯಕ್ರಮತೆಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಕಲ್ಬುನರ್ನ್ಯು ಸ್ವಾಗತ. ಸೊ ಅದ ಪೊಲಮೆ ಇಂಡತೆ ಮೈಕಲ್ದ ಬಲ್ಕ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಕೊರೆಯ ಬಿಸಿಯ ತೊಟ್ಟಿಗೂ ಖಂಡಿತ ಮಾಹಿತಿ ಕೂಡ ನಾನು ಮುಂಡನ ಅವರು. ಸೊ ಒಂದಾಮತ್ತದ ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ಕೂಡ ನಾನು SIR ಬಗ್ಗೆ ಕೂಡ ನಾನು ಎಲ್ಲರ ಪಲ್ಕ ಬರ್ನಿತ್ತೇನೆ. ಬಹುಶಃ ಚೊಮ್ಮೆಯಲ್ಲೇ SIR ಹಾಕಿತ್ತು ಕೊರ್ತಾರ BL ವರ ಮುಟ್ಟ ಕುರಿಯಲು BL ವರ ಮುಟ್ಟ SIR ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಫಾರ್ಮ್ ಕೊರ್ತು ಟಿಕ್ಕಲೆ. ಬಹುಶಃ ನಾವೊಂದು ಚೊಲ್ರೆ SIR ಅವ್ರ ಬಗ್ಗೆ ಅದರ ನೆಗ್ಲೆಕ್ಟ್ ಹಾಕಂಡ, ಅದರಲ್ಲಿ ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಹಾಕಂಡ. SIR ಫಾರ್ಮ್ ಚಂದ ಎಲ್ದಿತ್ತು. ಸೊ ಅದೇ ಪೋಲೆಮೆ BL ವರ ಮುಟ್ಟ ನೀವು ಕೊಡ್ಕೋರು ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟಿತ್ತು. ಸೊ ಅದ್ರಲ್ಲಿ ಪಿನ್ನಮೆಯಲ್ಲೇ ನೋಟಿಸ್ ಬಂದಂಟು ಕನ್ನಡ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಪ್ರೂಫ್ ನಿಂಗೆ ಬೆಚ್ಚಿದ್ದು ಕೊಡುಕ. ಸೊ ಇದು ಲಾಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ನಿಮಗೆ ಇದರ ಬಗ್ಗೆ ಪೂರ್ಣ ಮಾಹಿತಿ ಕೂಡ ತಂತಿದ್ದೆ. ಬಹುಶಃ ಪಾಡೋರ್ಕ್ಕೆ ಅದರ ಬಗ್ಗೆ ಚೊಮ್ಮೆ ನಮ್ಮಂತಲು ಕೂಡ ಪ್ರಶ್ನೆ ಕೇಟ್ರಾರೆ. ಸೊ ಅದು ಮಲ್ಲಂಟಿ ಗೊಂದಲ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿರಾರು, ಅನುಮಾನ ಕೂಡ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿರಾರು. ಸೊ ಅದಕ್ಕೊಂಡತ್ತು SIR ಬಗ್ಗೆ ಪಾಡೋರ್ಕ ನಾನು ಚಲ್ರೆ ಎಂದ್ರೆ ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಇಪ್ಪ SIR ಫಾರ್ಮ್ ನಿಂಗಲೇ ಕೈಲುಂಡು ಇಪ್ಪ ನಿಂಗೆಂದ್ರೆ ಹಾಕೊಂಡು ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಕೀಳ್ತದಲ್ಲಿ BL ವರಂಗ ಬಂತು ಚಲ್ರಾರು ಜನ್ಮದಿನಾಂಕ, ಅದರ ಕೀಳುಲ್ಲಂಕೆತ ಆಧಾರ್ ಸಂಖ್ಯೆ, ಅದರ ಕೀಳುಲ್ಲಂಕೆತ ಮೊಬೈಲ್ ಸಂಖ್ಯೆ, ಅದ್ರ ಅಬ್ಬರೆ ಉಮ್ಮರೆ ಪಿನ ಸಂಗಾತಿರ ಪೇರ್ ಎಂದ್ರುಂಡ. ಸೊ ಅದು ನಂಗೆ ಎಲ್ದ್ರೆ ಮೇಲೆ ನಿಂಗೆ ಎಲ್ದಂಡ್ರಾಂಡ. ಬಹುಶಃ ಹಂಗೆ ಎಲ್ದಿರ ದಾಂಟಿ ಯಾರ ನಿಂಗೆ ಎಲ್ದಿ ಅಂತ ಹೆಂಗೆ ಅದು ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಎಂಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಅದು ಚೊಮ್ಮೆ ಅವಶ್ಯಕತೆ ಕೂಡ ನಿಂಕ ಬಂಡು ಎಂಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಇಪ್ಪ ನಿಂಗೆ ಅವಡೆ BL ವರ ಮುಟ್ಟಮೇ ಟೀಚರ್ ಮಾಡ್ರೆ ನೀವು ಎಲ್ದು ಬಾಟ್ರಾರು, ಬಟ್ ಹಂಗೆ ಅವ್ರ ಸ್ಪೆಲ್ಲಿಂಗ್ ಮಿಸ್ಟೇಕ್ ಹಾಕ್ರಾರು. ಇಪ್ಪ ಎಂಚಂದಂಟ ಕರೆಂಟ ಹೆಂಗೆ ಬೇರೆ ಬೇರೆ ನಮ್ಮಂತಲು ಬೇರೆ ಬೇರೆ ಪೇರಿಕ್ರೆ ಗೊಂತೈತಾ. ಸೊ ಅಪ್ಪ ನಿಂಗೆಂದ್ರೆ ಹಾಕೊಂಚಂದಂಟ ಹೆಂಗೆ ನಿಂಕೆ ಗೊಂತಿಕ್ರಿ ಹಿಂಗಂತದೇ ಪೇರೆಂಟ್ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ಎಂದ್ರೆ ಲೀಸ್ಟ್ಲಿ ನಿಂಗೆಲ್ಲ ಪೇರುಂಡ ಅದು ಮಾತ್ರ ಇಟ್ಟಿಕ್ರಿ ಓಡೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ಲಿ ಎಲ್ದೋಗು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ನಿಂಗೆಲ್ಲ ಪೇರಿಂದಲಂಟ ಕಂಡಂಟ ಹೆಂಗೆ ನಿಂಗಲ್ದು ರೈಟ್ ಸೈಡ್ಗೆ ಎಲ್ದು ಆ ರೈಟ್ ಸೈಡ್ಲಿ ನಿಂಗಲೇ ಪೇರಲ್ದೋಗಿಲ್ಲ. ಇದು ಚೊಮ್ಮೆಲ್ಲಿ ಮಿಸ್ಟೇಕ್ ಹಾಕೊಂಡ್ರಲ್ಲದ ಇಡೀಕ್ರಿ. ಇಪ್ಪ ಅವ್ರತಲ್ಲಿ ಕೊರೆಯಲ್ಲಿ ಗಂಧ ಜಾಯಿಂಟು ಬಂದರು ಆ ಹೆಂಗೂ ಕೂಡ ಚೊಮ್ಮೆಲ್ಲಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಿಸ್ಟೇಕ್ ಹಾಕೊಂಡೇ ಉಳ್ಳಾರು. ರೈಟ್ ಸೈಡ್ಲಿ ಎಲ್ದನ ಇದು ನಿಂಗಲೇ ಪೇರು ಎಂಚಂದಂಗೆ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರೇ ಫಸ್ಟ್ಗೆ ನಿಂಗೆ ಫಾರ್ಮ್ ಇರ್ತೈತೆ ನಿಂಗೆ ಬೆಚ್ಚಪ್ಪ ಒರ್ ಫಾರಮ್ ನಿಂಗೆ ಅವರು ಜೆರಾಕ್ಸ್ ಎಡ್ಕರದು ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಒರ್ ಫಾರಮ್ ನಿಂಗೆ ಜೆರಾಕ್ಸ್ ಇರ್ತದೆ ಬೇಕೋರು ಆ ಜೆರಾಕ್ಸಲ್ಲಿ ನಿಂಗೆ ಎಲ್ದೋರು ಅಥವಾ ಬೇರೆ ಮೂತವರು ಪೇಪರ್ಲಿ ನಿಂಗೆ ಎಲ್ದಿ ಬೇಕಿರದು ನಲ್ಲೇ. ಸೊ ಅಪ್ಪ ನಿಂಗೆ ಅವಡೆ ಆರದ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ಪೇರಿಂದಂಟಾಗೆ ಅದ್ರಲ್ಲಿ ಅವ್ರ ಕೈ ಎಲ್ದಿತ್ತು ಪಿನ್ನ ನಿಂಗೆ ಅದರ ಫೈನಲ್ ಆಯ್ತು ಫಾರ್ಮ್ಲಿ ಎಲ್ದೋರು. ಸೊ ಅದೇ ಪೋಲೆಮೆ ಅವಡೆ ID ಸಂಖ್ಯೆ ಕೇಕ್ರಿ ID ಸಂಖ್ಯೆ ಇನ್ನ ಟೈಮ್ ಎಲ್ದೋರು ಇಂದಲ ಟೈಮ್ ಬೇಡ ಅವ್ಡ ಅಬ್ಬರ ಪೇರು ಕೇಕ್ರಿ ಅಥವಾ ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ಆರಾಯಂಗಿದ್ದೆ ಇಪ್ಪ ಮೈಮೂನ್ ಅಂಟಿಕ್ರೆ ಗಂಡ ಮೊಹಮ್ಮದ್ ಅಂಟಿಕ್ರಿ. ಸೊ ಅಪ್ಪ ಅದೇ ಪೋಲೆಮೆ ಎಲ್ದನ ಅವರು ಮೈಮೂನ ಗಂಡ ಮೊಹಮ್ಮದ್ ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಅದ್ರ ಕೀಲ್ ಸಂಬಂಧಿಯ ಹೆಸರಿಕ್ರೆ ಅದು ಗಂಡ ಅಥವಾ ತಂದೆ ಅಥವಾ ಇತರೆ ಕೊರಿಯಲ್ಡದಲ್ಲಿ ಇತರೆ ಅಂಟಿಕ್ರಿ ಗಂಡ ಇಕ್ರಿ ತಂದೆ ಇಕ್ರಿ ಅದು ಸಂಬಂಧ ಸಂಬಂಧಿರ ಪೇರು ಅವಡೆ ಅವಡೆ ಬೇರೆಮೆ ಎಲ್ದನು ಗೊತ್ತಾಯ್ತಾ. ಸೊ ಈ ರೂಪದಲ್ಲಿ ಇಟ್ಟಿಕ್ರಿ ಕೊರಿಯ ಫಾರ್ಮ್ ಫಿಲ್ಅಪ್ ಹಾಕ್ರು. ರೈಟ್ ಸೈಡ್ಲಿ ನೀವು ಜಂಡಾಯಿರ್ತಿ ಜನರಲ್ಲಿ ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ಲಿ ಪೇರು ಇನ್ನಲಂಟ ಹೆಂಗೆ ಅವಡೆ ವೋಟರ್ ಲಿಸ್ಟ್ಲಿ ಪೇರು ಇನ್ನಂಟ ಹೆಂಗೆ ಲೆಫ್ಟ್ ಸೈಡ್ಲೆ ರೈಟ್ ಸೈಡ್ಲಿ ಎಲ್ದೋಗಿಲ್ಲ. ಸೊ ಈ ರೂಪದಲ್ಲಿ ಇಟ್ಟಿಕ್ರೆ ಅವಡೆ ಎಲ್ದಿತ್ತು ನಿಂಗೆ ಅಂದರೆ ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟಿತ್ತು ಪಿನ ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟರೆ ಬಿಸಿಯದಲ್ಲಿ ಕುರಿಯ ಚೊಮ್ಮೆ ಅಲ್ಗು ಗೊಂದಲ ಹಂಗೆ ಪರ್ತುಲ್ಲಾರು ಹಂಗೆ ದೂರ ಉಳ್ಳಾರು ನಂಗೆಕಿಡಮಾಂಡ್ ಇಡ ನಿಂಗೆ ಬ್ರ್ಯಾಕೆಟ್ಲಿ ಮಾತ್ರ ಅವತ್ತಲಾರಿಪ್ಪ ಮೂತೋನು ಪರ್ತರಾಯ್ತಲ್ಲಿ ಇಂದಂಟ ಹೆಂಗೆ ಇದು ನಂಡೆ ಮೂತೋನು ಚಂತ ಅವಡೆ ಕೀಲಿ ನಿಂಗೆ ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟಿತ್ತು ಕೊಡಕ. ಸಿಗ್ನೇಚರ್ ಎಂದಿಗೆ ವೆರಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಒರು ವೇಳೆ ನಿಂಗಲೇ ಫಾರ್ಮ್ ಅದು ನಿಂಗಮೇ ಎಲ್ದಿರೇ ಅದು ನಿಂಗಲಮೇ ಸಿಗ್ನೇಚರ್ ಚಲ್ರಂಗೆ ಅವರು ಅಧಿಕೃತ ಇಟ್ಟಿಕ್ರು ನಾನು ಇದಕ್ಕೆ ಬದ್ಧ ಇಟ್ಟುಲ್ಲೆ ಅಥವಾ ನಂಡೆ ಮೂತೊಂಡೆ ಈ ವಿವರಂಗೆ ಸರಿ ನಂಡೆ ಅಬ್ಬರೇ ವಿವರಂಗೆ ಸರಿ ಅಯ್ಲು ಮಾತ್ರ ಗಲ್ಫಲ್ಲುಂಡು. ಸೊ ಅದಕ್ಕೊಂಡುತ್ತು ನಾನು ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟರೆ ಸೊ ಅದಕ್ಕೊಂಡುತ್ತು ಆ ಸಿಗ್ನೇಚರ್ ಇಟ್ಟರು ಅಥವಾ ಆ ಸಿಗ್ನೇಚರ್ ಅವರು ಅಪರಿಚಿತರದ್ದು ಸ್ಟ್ರೇಂಜರ್ ಇದು ಅಥವಾ ಅದು ಆರಿಟ್ರೆಂಡು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಪ್ಪ ನಿಂಗಲ್ದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅವರೇ ಸಾಧ್ಯತೆಕ್ರೆ. ಸೊ ಅದು ಮಲ್ಲಂಟಿ ಚೊಮ್ಮೆಲು ಪೇರು ಉಲ್ಟ ಪಲ್ಟ ಇಲ್ದಿರಾರು ಈ ಉಲ್ಟ ಪಲ್ಟ ಪೇರು ಎಲ್ದಿ ಅಂತ ಹೆಂಗೆ ಅಥವಾ ನಿಂಗಲ್ಲಿ ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್ ಚೇಂಜ್ ಇದ್ದಂಟ ಹೆಂಗು ನಿಂಗೆ ನೋಟಿಸ್ ಬಂಡದು ಬಂಡೆಮೆ ಅಪ್ಪ ಬಂಡೆಂದಕ್ಕೆ ಬಂಡೆ ಮುಂದಲ್ಲಿ ನಿಂಗೆ ಅಂದ್ರೆ ಹಾಕೊಂಡ್ಚಂದಂಟ ಹೆಂಗೆ ಅದಕ್ಕೆ ಬೇನಾಯಂಕೆ ಅಂತ ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ಸ್ ಇರ್ತಬೇಕು ನಿಪ್ಪ ನೋಕರು ನಿಂಗೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಲು ಅವ್ರ ಪೇರಿಕ್ರೆ ಪಾಸ್ಪೋರ್ಟ್ಲು ಬೇರೆಮೆ ಸಾರಿ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಲಿ ನಿಂಗೆ ಅವರು ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತಿಕ್ರೆ ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ಲಿ ಬೇರೆಮೆ ಇಕ್ರೆ. ஸோ அப்போ நீங்கள் அவட ஏதிரு தெழுதணும். இதோட கன்ஃபியூஸ் ஆகிக்கிற சொம்மையால் குள்ள எஞ்சதுங்க பாஸ்போர்ட்லு ஒரு பேர் இந்தன்ட்டாயங்க, ஆதார் கார்டில் பின்னொரு பேர். அப்போ நீங்கள் எந்திரா கொஞ்சதுன்ட்டாயங்க ஈ பாஸ்போர்ட்டில் உள்ளங்கத்தோ பேர் வேறு ஏதெல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் எங்கே பேர் உண்டு அது நீங்கள் நோக்கணும். அதில் பின் ஆகிட்டிக்கிற அவட நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இட்ரு. அவட பேரெல்லாம் நீங்கள் திடோக்கு இல்லை, அவட நீங்களே டேட் ஆஃப் பர்த்து ஏதிலெல்லாம் கரெக்ட் உண்டா? ஸோ அதிரது மாத்திரம் எஸ்எல்சி மாஸ் கார்டில் இப்போ டேட் ஆஃப் பர்த்து கரெக்ட் உண்டு, பாஸ்போர்ட்டோட போலுமே உண்டு. அப்படின்ட்டு நீங்கள் அதே வைக்கிறோம். ஆயங்க நீங்கள் ஆதார் கார்டு சேஞ்ச் ஆக்கோ கேட்டுரு. அப்போ நீங்கள் கர்த்தியன்ட்டாயங்கும் அவட ஒரு ஒருக்க நோட்டீஸ் பண்ணி சாத்தியத்தைக்கு. அப்போ நீங்கள் ஈ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வச்சேங்க பாரி நல்லே. ஸோ அப்போ நீங்கள் எந்திரா குறிச்சதுன்ட்டாயங்கு எஸ்ஐயிற ஃபார்மில் பாஸ்போர்ட்டை போலுமே அதில் டேட் ஆஃப் பர்த் இட்றாரு, ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்து சேஞ்ச் இருக்கிற அப்போ மாத்திரம் நான் சொன்னோம். ஸோ அப்போ நீங்கள் எந்திரா குறிச்சதுங்கு ஆ எஸ்ஐஆர் ஃபார்மில் நீங்கள் பாஸ்போர்ட்டை போலுமே டேட் ஆஃப் பர்த் எடுத்து கொடுக்கணும். கொடுத்தன்ட்டாயங்கும் ஆதார் கார்டு உண்டு இல்லை, ஸோ அதில் நீங்கள் இமீடியட்லி சேஞ்ச் ஆக்கணும், அவட டேட் ஆஃப் பர்த்தால் சேஞ்ச் ஆக்க மாட்டணும். ஸோ அதுக்கு ப்ரூஃப் எது பாஸ்போர்ட்டு அது இதெல்லாம் வச்சது நீங்கள் சேஞ்ச் ஆக்க மாட்டணும். ஸோ இது ஒன்றுன்ட்டாயங்கு. பின்னந்து நமக்கு நோக்க சாத்தியம் அவர் பேரெல்லாம் உல்ட்ட பல்ட்டா அது இதுண்டெல்லாம் அழிக்கிற அதெல்லாம் இப்போ நாங்கள் நோக்க போகண்டா. டோர் நம்பர் சேஞ்சிக்கிற அது நீங்கள் நோக்க போகண்டா. மேப்பிங்கில் ஏதை டிக்கிற அதுமே நீங்கள் எழுதணும். ஜெண்டாயிரத்தி ஜெண்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருந்துட்டாங்க, ஸோ அதே போலமே எழுதணும். இப்போ நாகேஷா அங்கே நிற்கிற நீங்கள் ஆதார் கார்டில் நாகேஷான்ட்டிக்கிற அப்போ நாகேஷான்ட்டு சேர்ந்து ஜெண்டாயிரத்தி ஜெண்டில் ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தீங்க சேம் அதே போலமே எழுதணும். நாகேஷான்ட்டு சேர்ந்து அவட அப்பறமாக உம்மரமாக ஆறது பேர் இருந்துட்டாங்க அதே அதே போலமே எழுதணும். ஸோ இதொரு விஷயத்தில் சொம்மையாலும் கவனம் ஹரிசணும். பின் இதில் பேடிக்க வேண்டியதில்லை. பின் ஃபோட்டோ வச்சங்கு அது ஃபோட்டோ வைக்கணுமான்ட்டு சொம்மையில் கேட்டாங்க உள்ளார். நான் சொல்கிற எந்திரிச்சு வந்துட்டாங்க நீங்களே ஃபோட்டோ ரீசெண்ட்லி மேப்பிங் ஆக்கியிருந்தப்பா நீங்களே ரீசெண்ட்லி ஃபோட்டோ அதில் காணுக்கு கிட்டுரு. ரீசெண்ட்லி உள்ளங்கிட்ட ஃபோட்டோ இருந்துட்டு கரெக்டாக எதாவது போலுமே இருக்கட்டும், அதில் சேஞ்ச் ஆக்க போகண்டா. பட் நீங்களது சும்ம ஓல்டு சேர்ந்துட்டாங்க 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் பேக்கிற ஃபோட்டோ ஐத்திருந்துட்டாங்க அதில் கம்ப்ளீட் ஒரு எந்திரமாக ஒன்று கண்டுட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் பேனுட்டாயும் ஃபோட்டோ பைக்கா 10 பாட்டா ஒரு ஃபோட்டோ பைக் 10 பாட்டா. ஸோ இது எந்திர எஸ்ஐஆர் ஃபார்மரு ஒரு பேட்டர்ன் ஆகிருக்குற. பின்ன இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் கூட ஃபில்லப் பார்க்குறாரு. ஃபில்லப் பார்க்கத்து நீங்கள் பிஎல்ஓரோ கையில் கொடுக்குறாரு. பிஎல்ஓ பிஎல்ஏ இது ஜெண்டு வேறு வேறு. பிஎல்ஓ அங்கன்வாடி டீச்சர் சர்க்காரி அங்கே நியோஜனை ஆக்கிருக்கிறாரு டீச்சர்ஸ் மாதிரி மாஸ்டர்ஸ் மாதிரி இங்கே நல்லிக்கிறார். பிஎல்ஏ சேர்ந்துட்டா இங்கு பிரதி ஒரு பட்சத்தில் நின்று ஒரு ஜெண்டாலுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்கிறார். பிஎல்ஏ சேர்ந்து அங்கே இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு பேனாவும் இப்போ பிஎல்ஓ ரொட்டிக்கு போகணுன்ட்டாய் பிஎல்ஏ அங்கே கூட பேனாவும். ஸோ அங்கு ட்ரைனிங் கூட கொடுத்துட்டுக்குவார். இப்போ எஞ்சதுன்ட்டா இங்கு ராஜகீய பட்சம் ஏதல் இருக்கிற ஒரு ராயத்தில் ஸோ அங்கு சும்ம குர்த்திக்கிற ஒரு ஒரு ரவுத்திரை பிசேந்திர ஏதுன்ட்டு பிஎல்ஓ ரான்ட்டு யாருமே பிஎல்ஏ ரங்கு குந்திக்கிற. அப்போ பிஎல்ஏ ரங்க எழுதிட்டாயங்கும் நோ ப்ராப்ளம். பட் அங்கே அக்ஷர இங்கனுன்ட்டு நீங்கள் நோக்குறோம் எஞ்சதுங்க அக்ஷரத்தில் சந்திந்தங்க ஆயத்தர நல்லே. ஸோ அது கொண்டு தைச்சோன்னு ஒரு தெல் அக்ஷர சந்திந்தங்க ஆயத்தர எழுதட்டு. பட் நோக்கித்து ஆராம்சி தச்சித்து எழுதட்டு எஞ்சதுங்க இதுவும் கூட எக்ஸ்டெண்ட் ஆகிற சான்சஸ் இருக்கும். ஸோ அது கொண்டுத்து ஆராம்சி எந்த அம்பர்ப்பை காட்டாண்டு யாதொரு உற்பத்தில் ஆதங்க வக்தி இதாக்காண்டு எஞ்சதுங்க அவட மேப்பிங் ஆக்கித்தாங்க அப்ரூவல் ஆக்கும் முதுகும் போலும் தெல்லு டிலே ஆகிறோம். ஸோ அது கொண்டுத்து ஆராம்சி நீங்கள் எழுதித்து கொடுக்குறோம். அர்ஜென்ட் எந்தும் ஆக்கோவு போகண்டா. தராத்துறையில் எதெல்லாம் எழுதித்து கூட கொடுக்கண்டா. இதில் யாதரும் கூட பேடிக்கோ எந்த இல்லை. ஸோ இது நாங்களை பௌரத்துவத்தை விஷயம் குருத்தின சீட்டு படையோ உள்ளது அது நாங்களே ஹக்கு. மத்ததானம் கூட நாங்களே ஹக்கு ஆயசபுல் அதில் நாங்கள் அதே ரூபத்தில் சந்தத்தில் எழுதி கொடுக்கறது வெரி இம்பார்ட்டண்ட். பின்னந்து எந்திரி சந்தன்ட்டா இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மு கொடுக்குறாரு. ஓகே எஸ்ஐஆர் ஃபார்மு கொடுத்தா இல்லைன்னா அங்கே எந்திர ஆக்குறாரு சந்தன்ட்டாங்க. இப்போ பிஎல்ஓ ரங்கள்கிட்ட ஒரு பிஐஓ ஆப்னு டிக்கிற. ஸோ அங்கே அதில் யூஸ் ஆக்குறாரு. அங்கே இப்போ நீங்கள் எந்திர ஃபார்ம் கொடுக்குறாரு ஆ ஃபார்மில் உள்ளங்கித்த விவரங்க சரி உண்டான்னு சேர்ந்து அங்கே நீங்களே ஃபார்ம் ஒரு மேலு காண்டங்கித்த ஒரு கோடிக்கிற ஸ்கேனாக்கு ஒரு கோடிக்கிற கியூஆர் கோடு குந்தைத்தான் ஆ கியூஆர் கோடுறாங்க ஓப்பன் ஆக்கித்து நோக்கியப்பா நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மில் ஃபில்லப் ஆக்கி அங்கித்த விவரங்க கியூஆர் கோடு ஸ்கேன் ஆக்கியப்பா அதில் உள்ளங்கித்த விவரங்க மேட்ச் ஆகிட்டுண்டா சேம் உண்டான்ட்டாங்க அங்கே அப்ரூவல் ஆக்குறாரு. அப்போ நீங்களது டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் போய்த்து போல்டு பேர். ஓகே இப்போ ஒருவேளை பிஎல் வரங்க அங்கே கியூஆர் கோடு நோக்கியப்போ அதில் ராங்கு காட்டி உண்டு நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மில் கூட ராங்கு
1: எழுதியதும் கூட ராங் இருக்கும். ஸோ அப்போ பிஎல் உரங்க எந்திராக்கு சந்திருக்கிறேன் அது ஏது கரெக்டுன்றால சேர்ந்து விடாங்க, திதுப்படி ஆக்கி தங்கோட அப்ரூவல் கொடுக்கணும். அது வரைக்கும் அங்கே கொடுக்கோ இல்லை ஒருவேளை கொர்த்தன்ட்டா எங்கும் நீங்க இஆர்ஓ விசாரணைக்கு ஒரு நோட்டீஸ் கருத்துறேன். ஸோ அப்போ பிஎல் ஒரு சிக்னேச்சர் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சதுக்கில்ல, ஸோ அதில் நீங்கள் காட்டின்ட்டா எங்கு இமீடியட்லி நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு நீங்களே பேரிடுறார். ஸோ இது ஜஸ்ட் நோக்கரும் எஞ்சந்துட்டாங்க ஆயத்தர் பிஎல் ஒரே சிக்னேச்சர் படிஞ்சொல்லணும். அது நீங்களே நீங்களே ஃபார்ம் கொடுக்குற ஃபார்ம் ஐத்தினெங்கும் நீங்கள் ஒரு காப்பி நீங்களே ஒட்டிக்கிபெக்கில்லை. ஸோ அப்போ ஒரு பிஎல் ஒரே ஒரு சிக்னேச்சர் இம்பார்ட்டண்ட் ஆயிடுத்து பேனே பேனாகும். ஸோ அது நோக்கரும். ஸோ அப்போ எஞ்சந்துக்கிறேன் ஒருவேளை இஆர்ஓ விசாரணைக்கு வந்தப்போ பிஎல் ஒரங்க ஓடாயங்க ஒருத்தல் அப்படி போகிற ஆக்கி தின்னுட்டாங்க நீங்கள் இதே காட்டோகு ஈஸியாக ஓகே. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் என்ச்சந்தாங்க நீங்களே டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்டில் போனன்ட்டாங்க நீங்களே விவரங்க சரி உண்டான்னு சேர்ந்து ஆ கியூஆர் கோடர் செப்பமே அங்கு அங்கே அதில் நோக்கி இது பிரித்தது அங்கே அவட ஓகே கொடுக்குறோம். ஸோ அப்போ இஎஸ்ஐஆர் விஷயத்தில் எந்தும் குந்தலை நின்றுக்கிறேன் கண்டித்தமாயிட்டும் கூட கோலாக்க அதுவா ஏதாவது ஒரு விஷயத்தில் அது மாத்திர ஃபாரம் அவுத்தல் பெக்கண்ட அவுத்தல் பெச்சத்து நீங்கள் விருதை இல்லாண்டி இது எந்தும் ஃபாய்து இல்லை, இது யாத ரூபத்தில் எனக்கு ஒரு உபகாரம் இல்லை, இதில் நின்றுத்து ஏதோ இது இல்லை சேர்ந்து நீங்கள் நெரிக்கண்ட. ஸோ அது தப்பாக வரும். லாஸ்ட் டைம் எஞ்சந்துக்கிறேன் எத்தனாலும் இதில் நின்றுத்து பின்ன நீங்கள் கேதிக்கணும் அவர் பச்சாத்தாப்படணும் அவர் அது கொண்டுத்து எஸ்ஐஆர் ஃபார்ம் எழுதித்து பிஎல் ஒரு கையில் கொடுக்குறோம். பிஎல் ஒருங்க 100% நீங்க சகாயிக்கிறாரு அங்களொட்டிக்கு அத்தனைமே சௌஜன்யத்தில் அத்தனைமே ஆத்மீயத்தில் நீங்கள் நோக்குறோம். ஸோ அங்கே கண்டித்தமாயிட்டு நீங்கள் ஹெல்ப் ஆக்குறாரு அங்கே யாதொரு ரூபத்தில் அது பேர் தப்பு எழுதுறோ அத்தவா மிஸ்டேக் ஆக்க மாட்டுறோ இங்கேன்றது யாதரும் கூட அங்கே ஆக்கோ பண்டு இல்லைன்னு சொந்தங்க நீங்களே விவரங்க அங்கே நோக்குறாரு கரெக்டுண்டா இல்லை எந்திர ஏதுன்ட்டு பகுஷா நீங்கே அவடே எழுத அது கொண்டுத்து அங்கே எழுதுறதாண்டி யாரா மேல்த்த பாக நீங்கள் எழுதியன்ட்டா எங்கு பாரி நல்ல ஆராயங்கு அவுத்தில் படித்தங்க எழுதோ குந்துள்ளங்க என்னன்ட்டா எங்க. ஸோ இது ஈ ஒரு விஷயத்தில் கண்டித்தமாயிட்டும் கூட பிரதி ஒரு ஆளும் கூட ஆலோசனை ஆக்கணுன்ற இதுக்குற நான் சொன்னுள்ளோம். ஸோ இது எஸ்ஐஆருக்கு சம்மந்தப்பட்டங்கத்துக்குரிய குந்தலத்தை விஷயத்தில் உள்ளங்கத்துக்குரிய மாஹிதி ஐத்தின்ட்டாங்க. சும்மால 3 வருஷத்திலும் ஒரு புதிய ரேஷன் கார்டு இதர அர்ஜி கூட ஸ்தகித்தாயன்று குடும்பத்தில் நிறுத்த வேறுபட்டு கனடாயங்கும் கார்டு படையோகாபத்து ஒரு ஸ்தித்தில் ஐட்டிக்கிறிப்புள்ளோம். இதர கொண்டுத்து கிரகலக்ஷ்மி யோஜனை இன்னித்தரக்குரிய யோஜனைக்கும் கூட குத்துபோனோன்றுண்டு. ஸோ இதுக்கு சம்மந்தப்பட்டங்கத்துக்குரிய விசாரங்கள் கூட நான் பழுக்க பெறேன். ஸோ அதுக்கு முன்னொரு ஒரு சிறிய ஒரு பிரேக் எடுத்துடல அதில் பின்ன காரியக்கிரமாக முந்து வரீர் கேட்டுன்னு வரீது ரேடியோ சாரங்கும் 07.8 FM இது ரங்கு ரங்கு ஜீவனா.

புருஷனே பதகா பினதினா சார சார கணக்கிலே கட்டொந்து வைக்கினாலியா என்னாரி காத்தது காத்து வந்துப்பிரேன் என்ன ஜீவனது ஒன்று பிரதம ராத்திரி அந்த சார ஆசிரியர் மனதில் நிற்க செய்யாது என்ன எனக்கு தூவோடும் வாய் நிற்க பாத்திரோடு கண்ணனை நிற்க தூவோடும் ஆனால் பொருளை சிறந்த பாத்திரனும் கேளனும் கேளனும் ஆசை என்ன பாதுகாத்து ஓடதாத்து தினப்போ மனசில் மத்தான நடிக்கிறேன்.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தான் பத்துக்கு.

கேட்டுள்ளது இது ரேடியோ சாரங்கு 07.8 FM. இது ரங்கு ரங்கு ஜீவன முண்டியன்ட்டுள்ள நான் நீங்களும் சேஃபில் குத்தார். இதுவரைக்கும் பரிசரத்து ரக்ஷணமே இன்சாண்டு சம்ரக்ஷண சொல்றோ பிஸியாங்க கேட்டோன் பண்ணார். இதிப்பா ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும் ஈ ஒரு விசாரங்க கேட்டோன் பருவா. கண்டித்தமாயிட்டும் இ ஜீவன செல்றது பாரி பெலியோ கர்த்தவிய அல்லாண்டே இ ஜீவன செல்றது ஒரு சிரேஷ்ட பின்ன முக்கிய கர்த்தவியம் ஆயிட்டுக்கிடு. ஜீவனத்து விஷயத்திலுள்ள நொறிஞ்சு பிரிசா ஆ விஸ்வாச பின்ன பிராமணிக்கத்தமே ஜீவனத்து யசஸுக்கு காரண ஆகிடும். ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த உள்ள ஜீவன அது செல்றதே சார்த்தக்காயும் ஜீவன. நாங்கள் எந்திக்கு ஜீவிச்சிட சொல்றோ இ மூலபூத பிரச்சனை நாங்களும் நிரந்தர ஆயிட்டு பியாரிக்கிடு போல ஆக்கிடு. இ ஜீவனத்துக்கு ஒரு நிர்திஷ்ட உத்தேசம் இன்னிட்டே வேணும். ஆ உத்தேசத்தை தெரிஞ்சிட்டு ஜீவிசியப்பமே இ நாங்கள ஜீவன சார்த்தக்காவிடும். இ ஜீவனத்திலுள்ள நாங்களோ கர்த்தவியத்தெல்லாம் பிராமணிக்க ஆயிட்டு நிர்வகிச்சப்பமே இ ஜீவனத்து பிராமுக்கியத்தை பின்ன மகத்துவ நாங்களுக்கு தெரியோக்கு சாத்தியாவிடும். எங்கனமா மிஞ்சிடோ பின்ன எந்திகா மிஞ்சிடோ சொல்றது ஜீவனத்து உத்தேசம் கண்டித்தமாயிட்டும் அல்ல. இ துனியாவுலு பிராணிங்கும் பின்ன பக்ஷிங்கும் கூட ஜீவிசி உண்டு. ஐத்தங்க பிராணிங்களோ காண்டி யார பின்ன விசேஷ புத்தி அது இன்சானாயோனுக்கு ஒரு மனுஷனாயோனுக்கு உண்டு. இன்சானாயோனு இ மனுஷனாயோனு சமா உள்ளதிட கிரைசொகு பின்ன யோசிசொகு தெரிஞ்சோனு. அங்கனாயிட்டு இன்சாண்டு ஜீவன செல்றது பிராணி பக்ஷங்களு ஜீவனத்து போல ஆகாண்டே அவண்டு ஜீவனத்துக்கு நிர்திஷ்ட உத்தேசம் உண்டு. ஜீவன எங்கனை இக்கணும் ஏ உத்தேசத்தை ஜீவன ஹொந்திட்டிக்கணும் அது செல்றதுடே மனுஷனாயோனு தண்டோ புத்தி சக்தி விவேச்சனை சிந்தனை பின்ன அத்தியனத்து முக்காந்தர காணோகு சாத்தியாவிடும். துனியாவுட சிருஷ்டி ஆக்கியதாய இலாகு இன்சானுக்கு சமாத்துட மார்க்கதர்சனம் கொடுத்துட செல்றது நேரு. தத்துவ சம்ஹிதங்க தர்ம கிரந்தங்க இன்சாண்டு ஜீவனத்துக்கு பென்மாயத்தர மார்க்கதர்சனம் கொடுத்துடு பின்ன கொடுத்தோண்டு கூட உண்டு. மனுஷனாயோனுக்கு நல்ல விவேச்சனோட பின்ன திருவொலிக்கிடும் சக்தி உண்டே உண்டு. நல்ல நல்ல விஷயத்தை தெரிஞ்சுள்றதாய எல்லா அவகாசம் மனுஷமாருக்கு உண்டு. அதுடு முக்காந்தரமே ஜீவனத்து நேராய உத்தேசத்தை அறிஞ்சிட்டு அதிரை போல நடுக்குடோ ஜவாப்தாரி கூட அவுண்டுதாயிட்டிக்கிடு. ஜீவனத்தில் இங்கந்தோ எல்லா ஜவாப்தாரி நொறிஞ்சப்பா ஜீவன செல்றது ஸ்ரத்த உள்ள ஜீவனாயிட்டு போண்டு. இ ஸ்ரத்த உள்ள ஜீவனத்தில் இன்சானு நல்லதுடே பிடிச்சிட்டு பெடுக்கிடே புட்டுட்டு ஜீவன ரத்தத்தை முன்னொழுக்கம் போண்டது அவண்டோ கர்த்தவிய கூட ஆயிட்டிக்கிடு. அதுக்காயிட்டே மனுஷா ஒரு நீதியுத்த ஆயு சவுக்கட்டில் தண்ட ஜீவனத்து ரூபிசுடு நல்லோ. இ ஜீவனத்தில் சுக துக்க நொம்பல சந்தோல புல்பு சிரிக்க பின்ன சோலு கேளு இதெல்லாம் நொறிஞ்சப்ப ஜீவன செல்றதே நங்க ஒரு ரங்க பூமியிட போல காண்டு. அதிலாயிட்டு ஜீவனத்தில் மனுஷம்மாருக்கு ஒரு புத்திய நமூன்தோ அனுபவம் கூட ஆகிடும். ஜீவனத்தில் ஜெய்சுவனங்கு நங்கள் முக்கியமாயிட்டு ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றதே ஜீவனத்தை ஒரு திக் சூச்சி. ஆ ஸ்ரத்தமே ஜீவனத்தோ பிரேரக சக்தியும் கூட ஆயிட்டுண்டு. ஆ ஸ்ரத்திலாயிட்டு ஜீவன நல்ல ஆகுடு. ஜீவனத்து சுத்தலும் பெல்கரு காணுகு சாத்தியாவிடும். சென்னங்கு ஜீவன பிரகாசமய ஆகுடும். நங்களோ ஆசை ஆகாங்க பின்ன ஆசக்தி எல்லா காரியகத்த ஆவணங்கு ஜீவனத்தில் ஸ்ரத்த வேணும். ஆ ஸ்ரத்த செல்றது ஜீவனத்தில் ஆக்கடும் எல்லா சாதனைக்கும் பிரேரண தண்டு உத்தேஜன தண்டு. அதிலாயிட்டு எல்லாத்திடையும் ஜீவனத்தில் சாதிசுகு சாத்தியாவிடும். இ பேடி அஜ்ஞான மனசுடு தௌர்பல்ய இதெல்லாம் திலுவழிக்கிட குறைத்தல் உண்டாவிடும். ஆறு தண்டு சொரப்பனிடெல்லாம் ஸ்ரத்தில் பின்ன உத்தேஜனத்தில் ஆக்கடான அவுண்டே சமாஜ பின்ன சமுதாய கண்டித்தா மெச்சிடு கௌரவிசிட்டு புரஸ்கரிசிடு. இது நேரு அங்கந்தோ இன்சானுக்கு ஜீவனத்தில் சுலபத்தில் ஜெயிசுகு சாத்தியாவிடும். தைரியா பின்ன ஆத்மவிசுவாச செல்றது மனுஷன் மாறிலும் ஸ்ரத்தடே உண்டாக்குடு. நல்ல நல்ல சரப்பணிக்கெல்லாம் ஸ்ரத்தமே மூலமந்திர ஆயிட்டுக்கிடு. ஸ்ரத்தலாயிட்டு மனுஷா தண்ட பிரத்தி கர்த்தவியத்தையும் நல்ல நிலையில் நிர்வகிச்சுட்டு போண்ட. ஸ்ரத்த பின்ன சொராக்குட உத்தேஜன செல்றது ஒரே பாவலிடோ ஜண்டு முகம் இன்ன போல. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்தியம் இன்னும் சாதாரணத்து ஸ்வரம் கூட அவனுக்கு அசாத்திய ஆயிட்டு காண்டு. ஸ்ரத்த ஒருவேளை மனுஷகு இல்லாண்டாயங்கு தன்னில் சாத்தியமே சாதாரணம் கூட அவனுக்கு அசாத்திய ஆயிட்டு காண்டு. ஸ்ரத்த செல்றது அவனுக்கு தன்னுள்ள இல்லாத சக்தியில கொடுத்துட்டு ஜீவனத்தில் உத்தேஜன திருசப்பாடு பின்ன ஒருமைப்பாடு நுழைவது சாத்தியாவிடும். ஆரோக்கிய ஸ்ரத்த உண்டா அவனுக்கு நிராசை சென்றதே இல்லை. இது காந்தி
లేచి చెన్న పడక ఇన్సాను కల్పులు ఉల్గా ఉండో ఆ సుప్త ప్రతిభ అడిచిట్టు ఎనిపాడు నింగి ముఖ్యమైట్టు అవును శ్రద్ధ వేను അങ്ങനെ പ്രോത്സാഹം വേണം. ഈ ഒരു വിശേഷമായ ശക്തിയെ ദുനിയയുടെ പത്തൽ ക്രമത്തിൽ കൊണ്ടുപോയെങ്കിൽ ഭൗതികമായ വൈജ്ഞാനിക വിളവ് എനിക്ക് സാധ്യമാവുള്ളൂ. അതേ ശക്തിയുടെ ഭാവന ആ യോജന

0: ஹாய் நமஸ்கார, யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டி ஷெட்டி லகுமே தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யா நிக்கல் தத்தின குசந்தர சின்ன விண்டி படில் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

ஒரு அமதராண்டுதே சிஞ்சி பொண்ண கைட்டு யான திக்கொடாண்டுதே மோலித்தே சாவித்ரி மொழி அம்மே சேர்த்து ஆவோடு யானித்தே போலு மந்திரி அரே ஆவோடு யானித்தே போலு மந்திரி புடு ஆவோடு யானித்தே.